காலை தீர தோளில் ஏந்தலாம், கோடை தீர ஓடை நீந்தலாம். தினம் பக்கத்தில் வரட்டும், மனம் சொர்க்கத்தில் விழட்டும்.

சீர்க்கும் காமசாஸ்திரம் முகம் முத்தத்தை பதிக்கும் சுகம் மொத்தத்தில் கே.

புறம் பாவை நானும் பார்த்த மாத்திரம் காதல் கேட்கும் காமசாஸ்திரம் முகம் முத்தத்தை பதிக்கும் சுகம் மொத்தத்தில்